0: Chennai Beats.
1: Tamil Head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

to you by அத்தர்மணக்கு கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோ அல்கோர் பர்வா வில்லேஜ் மதர் கதீம் கால் 5500498 இன் அசோசியேஷன் வித் கழிச்சிட்டு இஷ்டப்பட்டால் மாத்திரம் வாங்கியால் மதி இன்சிடி அண்ட் கோ பிரீமியம் நட்ஸ் ஃபைனஸ்ட் சாக்லேட் அண்ட் ஹேப் பிக் டேட்ஸ் தொடங்கி 50+ குணாஃபர் சாக்லேட்ஸ் இன்னிவியுமாய் இன்சிடி அண்ட் கோ பர்வா வில்லேஜ் சனாயா அண்ட் அல்கோர்

0: brought to you by
1: அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ராசூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: brought to you by
1: அத்திரமணக்கு கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
2: and ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கூ 7788-0304
0: சென்னை பீட்ஸ்
3: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர்
4: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை.

0: to you by
1: அத்தர்மணக்கு நக்கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788 0304

0: Brought to you by அத்திரமணக்கு தக்கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
1: and ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: அத்தரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498 and
1: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304